0: சைவினது நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: அன்பான வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்களுடன் இணைந்து சமய சிந்தனை வழங்கும் இந்த வேளையில், இன்றைய தினம் ஆலயத்திலும் வீடுகளிலும் பூஜைகள் நிகழ்த்தும் போது பயன்படுத்தப்படும் மணி ஓசை பற்றிய சுவையான சிறு குறிப்புகள் கேட்கலாம் வாருங்கள். கோவிலிலும் சரி வீட்டிலும் சரி பூஜை செய்யும் போது மணி அடிப்பது வழக்கமாக உள்ளது. சாதாரண மணிதானே என நாம் எண்ணிவிடக்கூடாது. மணி அடிப்பதால் பல நன்மைகள் உண்டு. மணியை அடிக்கின்ற போது ஒரே மாதிரியாக மணியை அடிக்கக்கூடாது. மெதுவாக மணியை அடித்தால் சாம்பிராணித்துவம் சுவாமிக்கு காண்பிக்கப்படுகிறது என்று அர்த்தம். கனகனவென்று அடித்தால் சுவாமிக்கு தீபம் காட்டப்படுகின்றது என்று பொருள். இரண்டு பக்கமும் விசேடமாக அடித்தால் திருமஞ்சனம் நடக்கிறது என்று பொருள். மெதுவாக சீராக அடித்தால் இறைவனுக்கு அமுது படைக்கப்படுகின்றது என்று பொருள். மணி அடிப்பதன் தொனியை வைத்தே கோவிலில் நடக்கும் பூஜைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். மணியோசையில் ஓம் என்ற பிரணவம் ஒளிந்திருக்கிறது. தேவதைகளை வரவழைத்து துஷ்ட பிரகிருதிகளை தூர ஓட்டும் தன்மை வாய்ந்தது மணியோசை. இறைவனுக்கு அமுது படைக்கும் வேளை நிசப்தமாக இருக்க வேண்டும். அமங்கல பேச்சுக்கள் காதில் விழக்கூடாது என்பதற்காக மணி அடிக்கப்படுகிறது. பூஜையின் போது அடிக்கப்படும் காண்டாமணி மிகவும் சப்தமாக ஒலித்து பிற தீங்கான சப்தங்களை அழுத்தி போகச் செய்யும். உலக வாழ்க்கையிலிருந்து இறைவன் தன் பக்கம் அழைக்கும் ஒலியை எழுப்புகின்றது மணியோசை. இதனால் திருநாவுக்கரசர் ஓசை ஒலியலாம் ஆனாய் போற்றி என்று சிவபெருமானை போற்றி பாடியுள்ளார். மணியோசை எழுப்பும் இடத்தில் தீய சக்திகள் அண்டாது என்பது ஐதீகம். இதனால் வழிபாடுகளின் பொழுது வீடுகளிலும் கூட பூஜை நேரங்களில் மணி ஒலிப்பது நன்மை தரும். பூஜை பொருளில் ஒன்றான மணியை இஷ்டம் போல நினைத்த நேரமெல்லாம் அடிக்கக்கூடாது. அதற்குரிய நேரத்தில் மட்டுமே ஒலிக்க வேண்டும் என்று

0: பரசுராம கல்பசூத்திரம் கூறுகின்றது. எனவே ஆலயங்களில் அபிஷேகத்தின் போதும் சாம்ராணி காட்டும் போதும் தீபாராதனை வேளையிலும் நைவேத்தியம் செய்கின்ற போதும் நீராஞ்சனம் என்னும் கற்பூர ஆரத்தியின் போதும் அதேபோன்று வீடுகளில் பூசை செய்து ஆராத்தி காட்டும் போதும் மணியோசை எழுப்பி இறையருள் கைவரப்பெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.
1: தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
2: ஜூன் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் ஜூன் 13 தேதி சனிக்கிழமை மாலை 4:30 பிரசோதத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். அன்றைய தினம், அதாவது ஜூன் 13 தேதி சனிக்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 13 தேதி சனிக்கிழமை மாலை 6 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 15 தேதி திங்கட்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 18 தேதி வியாழக்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 18 தேதி வியாழக்கிழமை மாலை 6 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் 20 தேதி சனிக்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 20 தேதி சனிக்கிழமை மாலை 6 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம், அதாவது ஜூன் 20 தேதி சனிக்கிழமை மாணிக்க வாசக சுவாமிகளின் குரு பூஜை தினம் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எனவே விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 22 தேதி திங்கட்கிழமை மாலை 6 ஆணி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் நடராஜா பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 22 தேதி மாலை 6 ஆணி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நடராஜா பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 25 தேதி வியாழக்கிழமை மாலை 6 ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 27 சனிக்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 29 தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் மகா கும்பாபிஷேகம் 2026. கும்பாபிஷேக ஆரம்ப கிரியைகள் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்பொழுது தருகின்றோம். எதிர்வரும் 29/6/2026 திங்கட்கிழமை காலை கணமதி ஹோமம். இதற்கு பங்கு பெற்றவர்கள் $251 அன்பளிப்பாக ஆலய காரியாலயத்தில் சேர்த்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் மாலை கிராமசாந்தி, அஷ்டபலி, பிரவேசபலி இந்த பூஜைகளில் பங்கு பெற்றும் அடியார்கள் $251 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை

0: நவக்கிரக ஹோமம், நவக்கிரக ஹோமம் செய்ய விரும்பும் அடியார்கள் அந்த $250 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம் மாலை ரஷோக்னா திசா சாந்தி சமிதா ஹோமம் இந்த பூஜைகளில் பங்கு பெற்றும் அடியார்கள் நீங்கள் $250 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் 1/7/2026 புதன்கிழமை காலை வாஸ்து சாந்தி இந்த வாஸ்து சாந்தி பூஜையில் பங்கு பெற்றும் அடியார்கள் $250 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் மாலை ஸ்தூபி ஸ்தாபனம் தீபஸ்தாபனம் இந்த பூஜையில் பங்கு பெற்றும் அடியார்கள் $250 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த நாள் 2/7/2026 வியாழக்கிழமை காலை மூர்த்திகளுக்கான அதிவாச கிரியைகள் இந்த கிரியைகளில் பங்கு பெற்ற விரும்பும் அடியார்கள் ஆலய காரியாலயத்தில் $280 செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். யாகம் மற்றும் ஸ்நாபனம் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்பொழுது தருகின்றோம். 2/7/2026 வியாழன் மாலை முதல் 4/7/2026 சனிக்கிழமை மாலை வரை 5 முருகப்பெருமானுக்கான யாகம் $301 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி பங்கு பெற்றுக் கொள்ளலாம். விநாயகருக்கான ஸ்நாபனம் $250 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி அதில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். சிவபெருமானுக்கான ஸ்நாபனம் $251 அம்பாளுக்கான ஸ்நாபனம் $251 விஷ்ணுவுக்கான ஸ்நாபனம் $251 வசந்த மண்டப அனைத்து தெய்வங்களுக்கான ஸ்நாபனம் $251 நவக்கிரகங்களுக்கான ஸ்நாபனம் $251 பைரவ பெருமானுக்கான ஸ்நாபனம் $251 எனவே இந்த தொகையை நீங்கள் ஆலய காரியாலயத்தில் செலுத்தி இந்த பூஜைகளில் நீங்கள் பங்கு பெற்றலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். மண்டலாபிஷேக நாட்கள் பூஜை பங்கேற்பு விவரங்களை இப்பொழுது தருகின்றேன். 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணத்தில் பங்கு பெற்ற விரும்பும் அடியார்கள் $301 ஆலய காரியாலயத்தில் செலுத்தி அதில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை சங்காபிஷேகம் இந்த சங்காபிஷேக நிகழ்வில் பங்கு பெற்றும் அடியார்கள் $350 செலுத்தி பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 18/7/2026 சனிக்கிழமை மாலை நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாக பங்கேற்போடோ இந்த அதிவிசேட பூஜையில் பங்கு பெற்றுவதற்கு $3,001 இந்த ஆலய காரியாலயத்தில் செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 18/7/2026 சனிக்கிழமை மாலை அதிவிசேட பூஜை அதில் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் பங்கு பெற்றலாம் அல்லது குழுக்களாக சேர்ந்து பங்கேற்பு செய்யலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு கோவில் நிர்வாகத்தினருடன் கலந்தாலோசிக்கவும். இந்த பூஜைகளில் பங்கேற்று பதிவு செய்ய கோவில் வரவேற்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் அதாவது கோவில் ஆலய காரியாலயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி.
1: நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
2: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவபெருமானுடைய விரத நாட்கள்ல மிக முக்கியமான ஒரு விரத நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பிரதோஷ விரத நாள். முதல்ல பிரதோஷம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பிர அப்படின்னா விசேஷமான, தோஷம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். விசேஷமான தோஷங்கள் அப்படின்னு உலகத்துல என்னவெல்லாம் இருக்குதோ அந்த தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான திருநாள். அதனால இதற்கு பிரதோஷ திருநாள் அப்படின்னு பேரு. அப்படி இந்த திருநாள் ஏன் வந்தது அப்படின்னா, தேவர்கள் நரைத்திரை மூப்பு பிணி சாக்காடு இதால ரொம்ப துன்பப்பட்டார்கள். அவர்களினுடைய துன்பத்தை போக்குவதற்காக எம்பெருமான் கிட்ட வந்து முதலே முறையிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து தங்களே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு கடைசியில பார்க்கடலை கடையெல்லாம் அதுல இருந்து அமிர்த வரும் அப்படின்னு அதற்கு முயற்சி செய்து தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் வரல, விஷம்தான் வந்தது. அந்த விஷம் தேவர்களை துரத்த தேவர்கள் கிளம்பி நேரா கடைசியா எங்க போவாங்க, கைலாஸ். கையில இருக்கிறதெல்லாம் லாஸ் ஆனா தானே கைலாஷ்னு ஒரு இடம் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வரும். நேரா சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. அங்க போனா இந்த விஷம் அவங்கள உள்ள விட மாட்டேங்குது. இந்த பக்கமா சுத்தி போனா அந்த பக்கம் சுத்தி வருது, அப்படி இங்க சுத்தி வந்தா திருப்பி இப்படி சுத்தி வருது. ஒரு வழியா ஏமாத்திட்டு உள்ள போய் பெருமான் கிட்ட முறையிடுறாங்க. பெருமானே, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விவசாயம் செய்தோம், பார்க்கடலை கடைஞ்சோம், அதுல முதலில் விளைந்தது தங்களுக்கு அப்படின்னு எவ்வளவு நாசுக்கா சொன்னாங்க பாத்தீங்களா. அப்படி முதலில் விளைந்த அந்த

விஷத்தை சுவாமி தனக்காக ஏற்றுக்கொண்டு தேவர்களை பார்த்து சொன்னார், இனிமே நீங்க போய் அமிர்தத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிற. இப்ப அந்த அமிர்தத்தை தேவர்கள் தேட போயாச்சு. இப்ப அமிர்தத்தை போய் கடைஞ்சி தேடி எடுத்து அமிர்தமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது எல்லாரும் தெரிஞ்ச கதை. இந்த அமிர்தத்தை சாப்பிட்ட உடனே தேவர்கள் என்ன செய்யணும்? நேரா சிவபெருமான் கிட்ட வந்து நன்றி சொல்லணும். பிரச்சனைன்னு வந்தப்போ வந்தாங்கல்ல, அதனாலதான சுவாமி அந்த ஆலகால விஷத்த சுந்தரரை விட்டு எடுத்துட்டு வர சொன்னார். அதனாலதான் அவருக்கு பேரே ஆலால சுந்தரர்னு பேர். அந்த விஷத்தை வாங்கி சுவாமி தன்னுடைய கண்டத்துல நிறுத்தி காட்டி தனக்கு நீலகண்டம் என்கின்ற ஒரு திருப்பெயர் வரவும் அன்னைக்கு காரணமா அமைந்தது. இவ்வளோ வேலைகள் சுவாமி செய்திருக்கிறாரே, அந்த நன்றி கொஞ்சமாவது வேண்டாம் தேவர்களுக்கு? நன்றியோட வந்து அவரை வணங்கணுமா இல்லையா? வணங்கல, மறந்தாச்சு. இப்போ சுவாமி விட்டுட்டார், சரி பரவாயில்ல அப்படி. அப்புறம்தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அடடா நம்ம சுவாமியை கும்பிட மறந்துட்டோமே, சுவாமிக்கு இல்லை நம்ம நன்றி சொல்லி இருக்கணும், அவரால் தானே இதெல்லாம் நமக்கு சாத்தியமானதுன்னு தங்கள் தவறை உணர்ந்து தேவர்கள் பெருமானை வந்து மன்னிப்பு கேட்டு அபிஷேகத்து பூஜை செய்து வணங்கிய நாளை தான் இன்னைக்கு நாம பிரதோஷம் அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரதோஷம் அப்படிங்கிறது பல வகையான பிரதோஷங்கள் நமக்கு உண்டு. நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் அப்படின்னு நிறைய பிரதோஷ வகைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது அன்றாடம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, அதுக்கு பிரதோஷ நேரம் அப்படின்னே பேரு. பக்ஷ பிரதோஷம், சுக்ல பக்ஷம் நாம சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பக்ஷங்களில் வருவது பக்ஷ பிரதோஷம். மாத பிரதோஷம் அப்படின்னு மாதந்தோறும் வரக்கூடியதை மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம். மகா பிரதோஷம் அப்படின்னா சனிக்கிழமை என்று வரக்கூடியது மகா பிரதோஷம், பிரளய காலத்துல வருவது பிரளய பிரதோஷம். இப்படி பல வகையான இந்த பிரதோஷத்துல என்னென்ன பிரதோஷம் வருதோ அது அத்தனையிலே விரதம் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது மிக உயர்வான ஒரு நாள். இந்த பிரதோஷ விரதம் இருந்தால் சிவபெருமானுடைய அருள் முழுவதையும் நம்மால் பெற முடியும். அதனால் தான் பிரதோஷம் மிக உயர்ந்த சிவனை வழிபடுகிற விரதங்களில் ஒன்றாக சொல்லப்பட்ட ஒரு உன்னத விரதம். இந்த விரதம் இப்ப எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்? காலையில எழுந்த உடனே நீராடி விட்டு சிவபெருமானுடைய நாமத்தை நாம உச்சரிக்கணும். சிவாய நமக, எந்த விரதமா இருந்தாலும் அன்றைக்கு அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம். உபவாசம் இருந்து மாலையில சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு 4:00 4:30 இருந்தே கோவில்ல பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து அதற்கு பிறகு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து நந்தியில சுவாமி எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நாள். நீங்க பிரதோஷ வேளையில பாத்தீங்கன்னா நந்தியோட அந்த ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவுல தான் வந்து சிவபெருமான் எழுந்தருளி அருள் புரிகின்ற ஒரு அற்புதமான திருக்காட்சி நடனத்தை காணுகிற நாள் அப்படின்னா இந்த பிரதோஷ திருநாள் தான். அதனால ஆலயங்கள்ல நந்தி வாகனத்துல சுவாமி ஆரோகணிக்கக்கூடிய அவருடைய பிரகார வலமும் அன்னைக்கு அமைந்திருக்கும். இந்த நாள்ல நாம எப்படி கோவில்ல போய் வணங்கணும் அப்படின்னா, பிரதோஷ தன்னைக்கு வழிபடுறதுக்கு சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு ஒரு முறை உண்டு. இந்த முறை எப்படி வணங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா அதை கேட்டுக்கோங்க. சிவபெருமானை வணங்குறதுக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நந்தி இருப்பார், அவரை வணங்கி சிவபெருமானை வணங்கி முதல்ல சண்டிகேஸ்வரரை தாண்டாம திரும்ப வந்து இந்த பக்கம் கோமுகியை தாண்டாம திரும்ப வந்து நந்தியை வணங்கி சிவபெருமானை வணங்கி சண்டிகேஸ்வரரை போய் வணங்கிட்டு திரும்ப பெருமான் கிட்ட வந்து நிக்கணும். இது வந்து ஒரு முறை. இதே மாதிரி நீங்க 3 முறை செய்தீங்க அப்படின்னா சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற இந்த முறையில வழிபடலாம். ஏன் அப்படிதான் இன்னைக்கு வணங்கணுமா அப்படின்னா, தேவர்கள் விஷம் துரத்துகிற போது இப்படிதான் ஓடினாங்க. அவர்கள் போன அந்த பிரதட்சணத்தை நாம போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்பம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இன்னொரு மிகப்பெரிய நலனும் உண்டு, கடன் தீரும். கடன் அப்படின்னா என்ன? கடன் இங்க வாங்கியிருக்கிற கடனும் தீரும், பிறவியில வாங்கியிருக்கிறோம் பாருங்க அந்த பிறவி பெருங்கடனும் தீரும். அடியன் வந்து ஏற்கனவே இந்த கடன் வாங்கினால் அதுல இருந்து நம்ம வெளியில வரத்துக்கு என்னெல்லாம் பதிகம் வழிபாடெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு தொகுப்பு ஒண்ணு கொடுத்துருக்கேன், வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் நீங்க போய் பார்க்கலாம். இந்த சோமசூத்திர பிரதட்சணத்தை மேற்கொண்டாலும் கடன் தொல்லை அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தீரும். இதன்படி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிரதோஷமும் இது போல விரதம் இருந்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய கருணையை பரிபூர்ணமாக நம்மால் அந்நாளில் பெற முடியும். இந்த பிரதோஷ விரத தன்னைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நலனுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நல்ல உயரிய

தலைமை பண்பு, தலைமை பதவி இதெல்லாம் கிடைப்பதற்காகவும், சிவபதம் நமக்கு கிடைப்பதற்காகவும், நல்ல அடியாராய் வாழ்வதற்காகவும் இத்தனை நலன்களையும் வேண்டி இந்த பிரதோஷ விரதத்தை நாம மேற்கொள்ளலாம். பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானுடைய கருணையை எல்லோரும் பெற்று உயலாம். மீண்டும் மற்ற ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.

0: சிறப்பான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்
1: ஜன்மபூமி இக்ஸத் ஸ்ரீலங்கா சங்கமின் லோபுரா விசிறி சிட்டின ஸ்ரீலாங்கிக சன்னான்கே ரசவிந்தனை சந்தா மௌபிமே காலீன மேன்ம ஐதிஹாசிக தொரத்துரு ரசபார கீதத் குவன்முதிரி நாட்டி சா வெனத் விசேஷாங்காத் ரேகின பிளானட் எஃப்எம் 104.6 குவன் தரங்க ஒஸ்ஸே சேம பதாதாவுக்கம ராத்திரி 8:15 குவனிட்டும் சுவன ரசமாஞ்சு சாவ தென் ஒபட சத்தியாக் முழுள்ளேம் www.planetaudio.org.nz வெப் அடவியாரா மீட்டு சவந்திய ஹக்கி பிளானட் எஃப்எம் 104.6 ஒஸ்ஸே சேம் பதாதாவுக்கம ராத்திரி 8:15 இக்ஸத் ஸ்ரீலங்கா சங்கமி அனுகிரகாயின் ஜன்மபூமி.
2: I like and love Auckland because it's very green and it's very natural. I live here from the last long time, so I love it.
3: Loving Auckland.
4: I just love our community, but I love Auckland for its buzz.
3: I love Auckland for its buzz.
4: It's a playground out there.
5: The thing that I really like is the cultural diversity, the many languages and the enrichment through all the different cultures, faiths. I think that's fascinating.
3: 104.6 Planet FM, our diverse city.
6: Call Planet FM 104.6 Tene. Anbin Kuril will be back next Friday at 8:10 a.m. with more words of faith and inspiration for Tamil speakers.

0: never miss your favourite shows again. Click on to planetaudio.org.nz.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல், உங்களின் நிகழ்ச்சி.

0: on Planet 104.6 FM or listen online on planetaudio.org.nz/sportsweekender.
1: Whether you call it Aotearoa, New Zealand, New Zealand, or Nova Zelandia, it's worth knowing the history of the place most of us call home. Starting 100 million years ago and bringing us right through to modern day, the Aotearoa History Show explores some of the forces that have shaped this land and its people, from the geographical to the social and political. Produced by RNZ, the Aotearoa History Show airs here on 104.6 Planet FM every Monday at 2:35pm. And you can hear the full series anytime online by visiting the series and podcasts page at rnz.co.nz or using your favourite podcasting app.
2: Property Matters, proudly brought to you by Barfoot & Thompson.
3: Join me, Stephen Dello, every Monday at 4:15 as we chat all things property, investment and leadership. Hear from the experts aimed at landlords, tenants and business leaders and get inspired on your own investment or career journey. Property Matters, Mondays at 4:15 here on Planet FM or download from your favourite podcast site.
2: Property Matters.
4: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Just missed it? Your favorite show is available on demand 5 minutes after it's finished. planetaudio.org.nz